4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 7ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியன கேட்கலாம்.

குறளமுதம். தெய்வம் தொழா கொழு நற்றொழு தெளிவாள் பெய் என பெய்யும் மலை. பொருள்: கடவுளை வணங்காமல் கணவனையே தெய்வமாக எண்ணி காலையில் எழுந்து அவனை தொழுது வருபவள் பெய் என்றால் மழையும் பெய்யும். மீண்டும் குறள்: தெய்வம் தொழால் கொழு நற்றொழு தெளிவாள் பெய் என பெய்யும் மழை. குறள் எண் 55, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து MV பமுக்கா நாளை

0: காலை 6 மணிக்கு சிவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலேண்ட் வழியாக ரங்கர் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி கச்சால் நாளை காலை 6:15 ஷஹீத் தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 சிவராஜ் தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ராணி லட்சுமி நாளை காலை 7:00 ஷஹீத் தீப், சிவராஜ் தீப், ஸ்ட்ரெயிட் ஐலேண்ட், கதம் தலா மற்றும் லாங் ஐலேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 7:00 சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பாரட்டாங் நாளை முற்பகல் 11:00 ஷஹீத் தீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1:00 சிவராஜ் தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஜாலிபாய் நாளை முற்பகல் 11:30 சிவராஜ் தீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 2:00 ஷஹீத் தீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஸ்ட்ரெயிட் ஐலேண்ட் நாளை காலை 5:00 சிவராஜ் தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஷஹீத் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5,00,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: reel, documentary, podcast or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India. Because every district has a story worth telling.
1: நேயர்களே, இன்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பிறந்த தினம். இவர் தனது 8 வயதில் கவி பாடும் ஆற்றலை பெற்றார். தனது 12 வயதில் 16,000 பண்களை கற்று 18 வயதில் சொற்பொழிவாற்றும் திறனை பெற்றார். மேலும் பாமர மக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் 500 மேற்பட்ட ஆன்மீக மனம் கமிழும் கட்டுரைகளையும் வாரியார் சுவாமிகள் எழுதியுள்ளார். இது தவிர 150 நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். சிறந்த முருக பக்தரான கிருபானந்த வாரியார் அவர்கள் தினந்தோறும் பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவதையே தவமாக கொண்டு வாழ்ந்தவர். சமயம், இலக்கியம், பேச்சு திறன், எழுத்து திறன், இசை போன்ற பல துறைகளிலும் ஆழ்ந்த புலமை பெற்ற வாரியார் அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது மகளிர் உலகம், பெண்களுக்கான நிகழ்ச்சி.

அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். எனக்கு 40 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு என்னைக்காவது கண்ணாடி முன்போ அல்லது தனியாக உட்கார்ந்தோ வருத்தப்பட்டு இருக்கீங்களா? முகத்தில் ஒரு சின்ன சுருக்கத்தையோ முடியில ஒரு வெள்ளை முடியையோ பார்த்ததும் நமக்கு வயசாயிடுச்சேன்னு கவலைப்படுறீங்களா? முதல்ல அந்த கவலையை மூட்டை கட்டி ஓரமாக தூக்கி போடுங்க. ஆம் சகோதரிகளே, 40 வயசுங்கிறது உங்கள் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. உங்கள் வாழ்க்கையை புத்தம் புதுசாக தொடங்க போகிறதுக்கான ஒரு அருமையான தொடக்க புள்ளிதான். வெறும் 40 வயது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, 30 வயதை கடந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 50 வயதை கடந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா தொழில்களையுமே இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ என்ற பயத்திலேயே பாதி வாழ்க்கையை கழிச்சிருப்போம். ஆனால் இந்த 30, 40, 50 வயது கடந்து போகும்போது தான் நமக்கு வாழ்க்கையை பற்றின தெளிவும் பக்குவமும் முழுசாக கிடைக்கும். அதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம். அதனால் வயசுங்கிற அந்த நம்பரை நினச்சி ஒரு நாளும் கலங்காதீங்க.

அன்பான தோழிகளே, உடலுக்கு 40 வயதானாலும் மனதுக்கு வயதே ஆகவில்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். சின்ன வயதில் இருந்த சுறுசுறுப்பையும் பயமில்லாத தைரியத்தையும் மீண்டும் வெளியே கொண்டு வாருங்கள். காலையில் எழுந்தவுடன் போனில் சோகமான செய்திகளை பார்ப்பதை விட்டுவிட்டு உங்களை பார்த்து நீங்களே புன்னகைத்து இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கும் என்ற உறுதிமொழி எடுங்கள். கண்ணாடி முன் நின்று உங்களையே பாராட்டி நேசியுங்கள். அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். குடும்பத்தின் கடமையை செய்யும் போது உங்களின் சொந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் மறந்துவிடாதீர்கள். திருமணத்திற்கு முன் உங்களுக்கு இருந்த பாட்டு, ஓவியம், புத்தகம் வாசித்தல் போன்ற கலை மற்றும் ஆசைகளை மீண்டும் தூசி தட்டி தொடங்குங்கள். தினமும் யாரை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக பாட்டு கேட்கவோ புத்தகம் படிக்கவோ 10 நிமிடம் உங்களுக்காக மட்டுமே ஒதுக்குங்கள் தோழிகளே. குழந்தைகள் வளர்ந்த பிறகு உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கிறது. எனவே 4 சுவருக்குள் உங்கள் உலகத்தை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். பள்ளி, கல்லூரி தோழிகளுடன் சேர்ந்து சின்ன சின்ன சுற்றுலாக்கள் செல்லுங்கள். 4 பேருடன் பழகும்போது மன அழுத்தம் குறையும், மூளை சுறுசுறுப்பாகும்.

அன்பான சகோதரிகளே, தினமும் புரத சத்து நிறைந்த உணவுகள், காய்கறிகள் சாப்பிடுங்கள். 30 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்கள். தினமும் 2.5 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடித்து 7 முதல் 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்குங்கள். குடும்பத்தினருக்கு பகிர்வது போல உங்களுக்கும் உரிமையுடன் உணவை எடுத்து ரசித்து சாப்பிடுங்கள். சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் உறவுகளையும் நண்பர்களையும் விலக்கி வைக்காதீங்க. மன்னிக்கும் குணம் மன அமைதியையும் உடலில் நல்ல ஹார்மோன்களையும் சுரக்க வைக்கும். 40 வயது என்பது முடிவல்ல, அது உங்கள் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த புதிய வாழ்வின் தொடக்கம். ஆரோக்கியத்தை கவனித்து உங்களுக்காகவும் வாழ்ந்து உங்கள் சுதந்திரத்தையும் பொருளாதாரத்தையும் காப்பாற்றி தைரியமான பெண்ணாக வாழ வேண்டும்.

நேயர்களே, இத்துடன் இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை துன்பங்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான வழியாகும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.